அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 98.6 ஆகிய பண்பலை வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலைதோறும் இதே நேரத்தில் இதே சேனல் உங்களை வழக்க உங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்போடு வணங்குகின்றோம். இன்றைக்கு திங்கட்கிழமை August 31 வாழ்க்கை ஒரு பயணம். நல்லடோ கெட்டடோ நகர்ந்து கொண்டே இருங்கள். இன்பம் வந்தால் ரசித்துக் கொண்டே செல்லுங்கள். துன்பம் வந்தால் சிகித்து கொண்டே செல்லுங்கள். எங்கேயும் தேங்கி விடாதீர்கள். தேங்கினால் துயரம், வாடினால் வருத்தம். நிற்காமல் ஓடுவதை பொறுத்தும் ஓடுங்கள். நடியாக வளைந்து நலிந்து இலக்கை அடையும் வரை

0: இன்று காலை சிந்தனை வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறந்து விடுவது போல் தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும்
1: அங்கதால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்
0: 1999 செப்டம்பர் மாதத்தில் 9 தேதி இன்றைக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் படத்தின் பெயர் ஜோடி இயக்குனர் பிரவீன் காத் அவர்களில் திரைப்படத்தில் நடிகர் பிரசாத் நதிகே சிம்ரன் ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர் இந்த திரைப்படத்தை இசையமைத்தவர் இசைமீதி ரகுமார் அவர்கள் பாட்டுக்கு குரல் தருகின்றவர் ஹரிஹரன்

0: நெருப்பால் ஏற்பட்ட காயம் காலப்போக்கில் குணமாகும். ஆனால் வார்த்தைகளால் ஏற்பட்ட மனக்காயம் எளிதில் ஆறாது. A wound caused by fire may heal, but a wound caused by the tongue may never heal.
1: Evergreen songs with RJ Sundaram on Tenisiyarangam.

அனைவருக்கும் இவது ஆரம் ஃப்ரீ வானொலியில் இந்த அதிகாலையில் வணக்கமாக வருக வருக என்ற அன்புடன் நாம் தல் வரவேற்கிறோம். சரி, நீங்கள் நல்ல இருக்கீங்கள், அனைகள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். இன்றைக்கி இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாள், கடைசி திங்கக்கிழமை அல்லவா, நாளைக்கு செப்டம்பர் மாதம் முதல் தேதி. எனவே இந்த புதிய வாரத்தின் முதல் நாள் புதிய நம்பிக்கைகள், புதிய கனவுகள், புதிய முயற்சிகளுடன் இந்த வாரத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம்.

ஆம் திகக்கிழமை என்றாலே சிலருக்கு ஐயோ மறுபடியும் வேலை, சிலருக்கு வாங்க இந்த வாரத்தை கலக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கடந்த வாரம் எப்படி இறந்தாலும் பரவாயில்லை, இந்த வாரத்தை எப்படி மாற்றப் போகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம்.

இன்றைக்கு வேலைக்கு செல்லும் நண்பர்களை, படிக்க செல்லும் மாணவர்களை, வீட்டில் இருந்து எங்களை கேட்கும் அன்பு நேயர்களை, எங்கு இருந்தாலும் உங்கள் மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கட்டும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகளையும் நல்ல சந்திப்புகளையும் நல்ல வாய்ப்புகளையும் கொண்டு வரட்டும். அப்படியானால் திங்கட்கிழமை சோம்பலை ஓரமாக விட்டுவிட்டு சுறுசுறுப்பாக எழுந்து நின்று

கடந்த வாரத்தில் நடந்தடை மாற்ற முடியாது, ஆனால் இந்த வாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாம் முடிவு செய்யலாம். இந்த மேலும் நான் முடியும், நான் முயற்சி செய்வேன், எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையே வரமாட்டோம். இதைத்தான் இன்று காலை உங்கள் மனதில் சொல்லிக்கொள்ளுங்கள்.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இன்றைக்கு சேஃபோசுவா கம்மலகை ஒரு சிறந்த திரு சகாதேவன் பிரியான் என் அவர் தேவரான விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி தேவி மேலும் பாலன் லீனா பவனி செடியன் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த படையினர் குத்திச்சூரை சேர்ந்த திருமதி வாணி திரு சங்கரன் நல்லம் அவர்களுடைய திருமண நிறுவனவற்றி நாம் அன்புடன் வணங்குகின்ற மேலும் மகன் சிவ கார்த்திகேயன் மேலும் அம்மா மணி அப்பா குபால் யுவானா ருபினா மேலும் வினேசன் சுந்தரன் துருணான் செந்திலன் திலன் லொவிலன் பூஜிசா கூறச் சேர்ந்த அம்மா மணி நல்லம் மேலும் அலிந்தா செல்வா கார்த்திக் ரியான் பரஞ்சோதி செந்மொழி தாமரை ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் ரெனியூ ஐலண்ட் வசித்து வரும் ஓபா காசன் சோமப்பிள்ளை நிம்லா செல்வி முத்துசாமி அஞ்சலி மேலும் குமாரன் அப்பல்சாமி நிலம் ருபன் சீனிவாசன் மேலும் மனுதா ஃபி பத்மினி குப்பன் அத்தை கோவிந்தன் ஆகியோர் குமமுடன் நாம் வணங்குகின்றோம். இன்றும் தயாக்கூரைச் சேர்ந்த திருமதி வள்ளி கோவிந்தன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் சரோஜா மனிதா நாதன் மருதை சந்தி தேவன் மேலும் உமா சங்கீதா சுசீலா ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இதேவற்றை நாம் லசுஸ் ஃபிளாக் ஊரைச் சேர்ந்த நடேசன் பெஞ்சையா தனது பிறந்தவற்றை நம்ம அன்புடன் வணங்குகின்றோம். அப்பா பாலன் அம்மா வீணா மேலும் ரேவதி நாகலிங்கேஷ் சிவம் அழகன் மேலும் அசியானா செடியன் சிதம்பரம் குடும்பத்தார் புலவுஸ்

அமர்களை இன்றைய காலை நிகழ்ச்சியை இனிமையுடன் நான் நிறைவு செய்கின்றோம். உங்கள் நாள் முழுவதும் சந்தோஷமும் நிம்மதியும் வெற்றியும் நிறைந்ததாக இருக்கட்டும். நல்லடி நினைப்போம், நல்லடி செய்வோம், நல்லடி நினைக்கும். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.